பாவ அமிர்த நாமக குருமுகப்பாவ கோய வாவ கர்மி பைய ஆப் தயா கர்தே நானக் வாவா குருமுக பாய அனதன நாம லய மொஹல்லா தீஜா பின் சத்குர் சேவே சாத் நயாவை தூஜி நாஹி ஜாயே ஜே போ தேரா லோச்சிய வின் கர்மே நா பாயா ஜாய ஜின்னா அந்தர லோப விகார ஹை தூஜே பாயே குவாயே ஜம்மன் மரணனா சுக்கை ஹோமே விச துக் பாயே ஜின்னா சத்குர் சிவ சித் லாயா ਸੋ ਖਾਲੀ ਕੋਈ ਨਾ ਹੈ ਤਿੰਨ ਜਮ ਕੀ ਤਲਬ ਨਾ ਹੋਵਈ ਨਾ ਹੋਏ ਦੁੱਖ ਸਹਾਹੇ ਨਾਨਕ ਗੁਰਮੁਖ ਉਭਰੇ ਸੱਚੇ ਸ਼ਬਦ ਸਮਾ